0: மரணம் அவங்க கிட்ட நிக்கா.
1: ஆத்மா இபு
0: நம்பர் 5 கா உங்க அஜி பண்ணு நம்பர் 5 கா